0: di tiu ke la ye e ga ye ding di e yi zhe zhen na ji zhong di ye zhe zhen li e zhe cha la zhe kun kun wang la ne kun sheng gong la ne ge xia zhe kun ti ge la zhen zhen li ti ge la ge yi ne e yi kun zhe zhen na ye zhong xin hu ne zhe kun da di ye zhe zhen a wo zhe kun na zhe ding li kun a de ge xin kun no zha ti ne 只哭给太了呢东西他他就到后面家的身体发展了他诶心那吃了那皮肉带你什么的呢那这天呢嗯俺带什么的呢一种一塌子过生呢嗯只哭进他这地过生
1: 你你身体会凉，你的吃了，但什么了呢？嗯，
0: 也从新来那新来社会，但一他从一里子可以来吃。嗯，过年一天后天的东西，人家都是喊的，第二来端来的端来的是端些。
1: 嗯，
0: 可端的是现在转了，端东西哈，端些来，端个啥？
1: 嗯，
0: 端些来的东。
1: 嗯，
0: 还女人多少岁了？嗯，吃五星大餐可以，我是最近的哈。嗯，哎，可多年呢，一对是那吃了，我是俺吃了那是，光那个最低的个最低。
1: 嗯，
0: 吃卡上是个最低来着。嗯，个最低是第二个最低。嗯，啊你，现在吃那吃啊吃啊吃啊，那家个拉的最低。 不来的一点，一块给这点的得吃呢。
1: 嗯，
0: 到那些东西，我会提个种，搞没提个样的，一块东西那个点的块，
1: 嗯，
0: 一块块呢，
1: 嗯，
0: 一块种多少人是那的，
1: 嗯，
0: 啊没我里那些那些我呢都能够提的，一块一块种东西来人了，
1: 嗯，
0: 俺的东东也是，
1: 嗯，
0: 这个今天提起俺呢。
1: 啊，你，
0: 花应该多啊，带一桶，他给他。
1: 嗯。
0: 去看下来，喊你也是个，过天时，第一过天时，第一次看时，阿些的，嗯，各种算的的还够给回过上。
1: 嗯。
0: 一看阿亏些，喊你那里。
1: 嗯。
0: 你上海去那去海去在哪个啊？
1: 嗯。
0: 都哪个是？
1: 那我玩的，
0: 那可多那我那些，我骗那个，干嘛都想，那家庭那，还成天空空的嘞。
1: 嗯，
0: 干嘛东西的，可把那边上往天那的，好的，
1: 嗯，
0: 但得请我团队请，但那个个呢，
1: 嗯，
0: 还能得注意你其他，
1: 嗯，
0: 可那再过来呢，关键是可那最后那空的，我带很久一点。
1: 嗯，
0: 那是那时候那个，嗯，喊你看够都便宜，帮他吃过这一次来的，可以在他也得吃这天嘞，
1: 嗯，
0: 喊你在各种也跟上各种，哎，可点喊你的，各种各东个那会个饭，东个那会个饭，
1: 嗯，
0: 喊你是点，
1: 嗯，
0: 喊你在各种还想是这个这种这样子的，
1: 嗯，
0: 还是让喊你，这些了。
1: 哎，这个也喊你来做的，
0: 忙他你带过程也跟上的，
1: 嗯，
0: 吃苦就得苦，东西给拉做的，喊你给喊你，广东给十八岁，一谈下的，下西拉回头来给他，那把上的，一直过来的，一看，一直在他，喊你带一他过上的，
1: 嗯。
0: 一只爱哭的声，那人的声，哎，一样的，一看那个拉拉的，不那的嘞。
1: 嗯。
0: 一种没大听的声，没啥拉拉的，干嘛总在那一点人？哎呀，还在了，还把还在了，那也是那我啊。
1: 嗯。
0: 还你谁听来的？但没是你打呢。
1: 嗯，
0: 上喊你个听也更上的，可第二个是 se kha ha tsela ne ta te mo tsugi tsa te mo tsugi tsa ha sungo ye sha sungo ye sha ha ni ye tsin zon de ge shi ha zon zon yi shi na ne shi ha na dran ti ya dina han ye tsin ke ha ni tu ne te ti na zo do le han de shi do ala de shi ba ta de la han dran de a shi la Honey, Lanny, Lucy, it's eating Lanny. Honey, don't want that, you honey. As you would allow that could dig a woods only. She could dig a woods only. She cast some honey, clan. He a honey. Qua honey, said you good singly. A queen of bala, dear honey. Honey, honey. Who is daddy? Honey, a quarry hole. Honey, that's a kaya zin. Lali se adi e taya ne ta dizana na. E ku kwa hai kun. Se chin, se mu le zan, se ka na cha ya ge zan le. A sin se ka wa ku zan. Tu ya ali su wo mu. E wo zin kin le na. E zo e yi se ka kwa ne de. Wo ta e. Na zi na da. E kun e kre de e. E kun sa kun a kere kenda. Mi chin ta kwa li shi na chizu. Kun nenda ti, tiu kun tunda chayi yan, tuna su yi tiu, tanyo, ye ho yi. Hani ga da yi ena sumu. Hani da yi, se da chin a kata hata nana, wu tu no cha ya tino zi ha gu ge fa. Zi ku ha gu ge fi, hata yi. Go ye, what's wrong? Nidhi cha na lhidi cha. Haan dai, kwa thai wan dai, piu khandi, ee cha ya yuwe. Haan dai, dai ting dai, si ega si ga, haan dai ki, wa tha di chi ya di, kwa, wa tha di chi ya di. Kwa ya na da, yi ta, di si ka ya na, ta ni ti yi wa, hai yi na ta di.
1: Ah, yeah, how is it?
0: Nobody should like, nobody, and not do it.
1: Now, when they actually,
0: die Dine erladen kann, gut, nur für die Tüge, die gut auch hier. Ich kann gehen, ich kann I think it's a good thing.